0: லிங்கோ தமிழ் தல் இந்தியா. அருள்நர் இந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாய் இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே.
1: சாந்த மரியா மாதே தி டியோ பிரேகா பெர் நோய் பெக்கத்தோரி அதேசு நெல்லோ அதுல நோஸ்தமோரத்தே ஆமென்.
0: அருள்நர் இந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாய் இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே.
1: சாந்த மரியா மாதே தி டியோ பிரேகா பெர் நோய் பெக்கத்தோரி அதேசு நெல்லோ அதுல நோஸ்தமோரத்தே ஆமென்.
0: அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவாயிற்றின் கனியாய் இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே.
1: சாந்த மரியா மாதே தி டியோ பிரேகா பெர் நோய் பெக்கத்தோரி அதேசு நெல்லோ அதுல நோஸ்தமோரத்தே ஆமென்.
0: அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாய் இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே.
1: சாந்த மரியா மாதே தி டியோ பிரேகா பெர் நோய் பெக்கத்தோரி அதேசு நெல்லோ அதுல நோஸ்தமோரத்தே ஆமென்.
0: அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாய் இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே.
1: சாந்த மரியா மாதே தி டியோ பிரேகா பெர் நோய் பெக்கத்தோரி அதேசு நெல்லோ அதுல நோஸ்தமோரத்தே ஆமென்.
0: அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாய் இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே.
1: சாந்த மரியா மாதே தி டியோ பிரேகா பெர் நோய் பெக்கத்தோரி அதேசு நெல்லோ அதுல நோஸ்தமோரத்தே ஆமென்.
0: அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாய் இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே.
1: சாந்த மரியா மாதே தி டியோ பிரேகா பெர் நோய் பெக்கத்தோரி அதேசு நெல்லோ அதுல நோஸ்தமோரத்தே ஆமென்.
0: அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாய் இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே.
1: சாந்த மரியா மாதே தி டியோ பிரேகா பெர் நோய் பெக்கத்தோரி அதேசு நெல்லோ அதுல நோஸ்தமோரத்தே ஆமென்.
0: அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாய் இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே.
1: சாந்த மரியா மாதே தி டியோ பிரேகா பெர் நோய் பெக்கத்தோரி அதேசு நெல்லோ அதுல நோஸ்தமோரத்தே ஆமென்.
0: அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாய் இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே.
1: சாந்த மரியா மாதே தி டியோ பிரேகா பெர் நோய் பெக்கத்தோரி அதேசு நெல்லோ அதுல நோஸ்தமோரத்தே.